0: நீங்கள் நாடு போடுறீங்க சுவாமி?
1: Smoke detector, classroom 1, Charlie.